சாதித்தினை நிறுத்தி பார்ப்பதற்கு மோசம் கிடைக்கின்ற அவனேசம் சமதராகி பிராப்தி சாத்திய மோசத்தை மோகன்குமார் தெரிவித்தார். சுந்தரகள் நமஸ்காரம்.

ஆகியவற்றாக அவசியம் தான் கணிகளை சந்தித்தார். நேபாள சர்க்கார் சுவாஸ்திய புகழ்ச்சி சஞ்சார் மந்திராலயம் இப்படி புகழ்ச்சி நியமன சாக்கம் ராஷ்டிரிய சுவாஸ்திய சிக்ஷா சுற்றுலா புகழ் சஞ்சார் கேந்திரம் விஸ்வ சுவாஸ்திய சங்கடம் நேபாள் ரோட்டரி